நீங்கள் ஹலாத் லுஹம்ல நங்கமனவாத் டெமல் மதீன யாக்குமன் மஸ்ஜிச்சு ஊலுன கெரோக் யொன்னம் பபாசுன கெரோக் ஜோய மாஸ்வாயம் கெரோக் முஷேபுகோ ஜோய் ஃபயமன் ஜோய் பதரவிய பக்கு ஜோய் கிடையமன் யசர்தி ஜோய் மலாக்கிர் மலைய ஜோய் நிர்கோய் மாஸ் மோன் யமன் மக்மோடு சவ் ஜோய் லா يا ويلي ويلي ويلي فأفأين ويلي ما جوي لما سمون يمن كبير بنا يا زيدي يا مالكي فاستدي يا ويلي ويلي يتجي في ليلي آسفي يمن مجوي فجوي يا قلال ناكو محمد الرسول منان شنغب قدون رسول فاتو نتي من في يمن مغيد جل جدي جوي Tell the joy, sing the joy, sing the joy, get the joy. Hi,

0: ஜாதிகள் முற்றொன்று எல்லாம் குதிகள் நெம்மிக்குவை ரகிச்சபுள் மாசப்பிலேந்திகள் அமர் முல்லும் மஞ்சூல் முறிப்புக்கு வேர் அதிகார் அமல் லீல சகோயமம் ஹம் ஜம்மி பெஸ் மாஸ் நிலவு லிசான் வாக்கியம் கொனையோ ஏவுள் மாஸ் நகை நிலவு மிரம் நயாங்கி வியமம் யொன்னல் சுபாஞ்சு சுக்குராத் யோங்கை நிலவு மனா குரேத் மாலம் சார் பையப்புதி யோங்கை நிலவு தீவியமம் ஜெலுக்கு பாமுன மாஸ் யொன்னம் பபாத்துன மாஸ் யகல் மதீன மாஸ் கென்னலவுள் யாங்கியமம் ஜெலுக்கு பாமுட்டு விசார் நாக்கு யகல் சிலசா சூப்பி மயோனம் இலசா முஜித்லோ வாயமம் கேரள மாஸ் கென்னியமம் முனாகிரேங்குரோஞ்சோய் முகைதி ஞான் யல்லதிலாய் நாலி மகிந்து செய்யமம் நெம்பின் தகல்லதிலாம் நடர்சி குதிகி மகிம் புரேன சைதான ரஜீம் சப்பில் மம்பிர்மி செய்யமம் என்னோ கெலோ பச்சக் புதிஸ் மாலம் பச்சக் பப்பிப்பு நீஸ் மாலம் யரம் பப்பிப்பு தீஸ் நிர்மிர் முதிஸ் மமுதிசன் என்னோ கெலோ பச்சக் புதிஸ் மாலம் பச்சக் பப்பிப்பு நீஸ் மாலம் யரம் பப்பிப்பு தீஸ் நிர்மிர் முதிஸ் மமுஜிசன் சங்கோங்க நிர்மதில் ஷாத் நாகுமாஸ் லீங்கை கலாத் ராம்லம் கொமனவாத் டெமல் மதீன யாக்குமன் சங்கோங்க நிர்மதில் ஷாத் நாகுமாஸ் லீங்கை கலாத் ராம்லம் கொமனவாத் டெமல் மதீன யாக்குமன் மஸ்ஜித் ஊலுன கெரோக் யோனம் பபாத்துன கெரோக் ஜோய மாஸ் ஜோயம் கெரோக் முஷேஃபு கோ ஜோய் ஃபயமன் ஜோய் மதரம் எமக்கு ஜோய் ஜிதையம் எசர்தி ஜோய் மலாக்கீர் மலைய ஜோய் நிர்ஜோய் மாஸ் மோனியமம் மக்மூடு சவ் ஜோய் லலா யா வைலி வைலி வைலி ஆ பா பாயின் வைலி ஆ மஜோய் லமாஸ் மோனியமம் கபீர் பனா யா ஜெய்தி யா மாலிகி பாஸ்தடி யா வைலி வைலி எசதி ஹிலைலி ஆசிகியமம் முஜாய் பஜாய் யக்லால் நாக்கு முஹம்மது ரசூல் மனம் சங்கப் புதன் ரசூல் பாத்து நடை மன் ஃபியமன் முகைதி குல்லி ஜிதி ஜாய் தாவி ஜாய் சகிதி ஜாய் சிகிதி ஜாய் கெகிதி ஜாய் ஹாய பஸல் மல் ஃபயமன் ஃபால யா முஹம்மதா வாமர் காசிம் ஷைதா வயாஹிமா ரல் மஸ்ஜிதா இன்னா லில்லாஹி லவஹன் இன்னா இலைஹி ராஜிஊன் தோகம் பிஷேத் லம்பஹன் கர்னா கரோ பம்னமவன் யோமல் ஹியாத் யாக்கு யமன் ஜிப்ரீலு தோகம் ஆதியோ தேன் ஐ வஹியு நிதாவு திவா சங்கம் லுய் நரகேவு தைதே கன் துண்டு திமன் முகம்மெட்டேர் கம் கொஜகன் தேலுய் கலம் லம் கோவகன் தரை குட்டியும் கொய்ஞான் நவன் திலக் திஜோய் பவாயமன் முகம்மெட்டேர் கம் கொஜகன் dal kharam lam ko waxon tere ko ci koy ñaan na won dal wax di joy fayaman na ma ngi ñaan borom metel gile ma tim te moy rasul budé na gi gile ram la na genn hadum ba mu xéñ bëgleem sabra la tek ko usngim yeser ko war tal loxom di tagu top bokki yaman ma sa di bacci di doxal ñaan du ban nopul wul buna pulo dafa yesel galem ga julli ni lawon besam ñaan te lañ xibaar ne taxa na ku na himar ma ngay nuyo kero gi mar mu di ko laaj wo mu yaman masna ko yow no tuddu nar mu ne ko man ma di himar te sama bayit kat yasar mo di turam mu jëm yaman ila ma sunu jabal habibo khayru awal faraqa dunya ti khamal may ndawli koy tagg yaman ma sa ci bo fara di joy ya wayli wayli woy malaakir mana ye joy نلقاي ماس هون يمن ماس نهيما إمو يزار مدينة من دهب زيار منا كوتيس قدوي نوار أقدي تات ماس ويمن منا بجاي مدينة لاج ترى بيون نم بدي واج نين دي فاتيو بمونا سوج نين دفن مان فايمن كن كدتل كن كدتل كن دخطل كن دفتل كن بخطل دل نخل نادي مير أم يدفن gato yi samam bané mes ba xamna ñoom do suñu gis ku len wañéte ñu netis di yoy borop lañu melon muna usay mo ki asam la la di laaj mu ñu defon lekk ci na be lañ bawon ngir ga di joy seen maam jawon ñu bokk muy ma sa imar ba ca galo fek kam jebe muy sam ab gat di giir ma jam ca mamon yaman ñu bokk muy ma sa imar ba ca galo fek kam jebe muy sama ab gatti di jeer mas dem ci mom mon yaman fa gala ya amatula wa bi ila ila ila ila wa rasulullah kayfa fa'at wa akhbaram munako fatimatu mam la deg muy joy agasan agal ushay mu nyangana ya jadana te ñorobon fa de ngana ya jana ñom ñaar ñay wate tana ya jadana ya jadana kenn wuyul famu tadon masli ba yakki di nuyo kana yusatum la nuyo salamu bayti nabiyo madir shala la waxon jabara waxu ñew ci mom am xodata di turando naki yengal buntu bi mom am wara don la ko waxon muna ma sunu jabal buntu bi ma ko fi yengal tay ken waru ko fi yengal kudul ma shmon yaman am qadu bil kamwi mas joy ba aisa ki joy malakir mane joy ngir joy mas mon yaman mas na ba aisa ki ya umul masakin wa ya umul mu'minuna ya sangu binde fi num defam
1: yene gi degu tenir fm 88.6
0: da ngay ne won te gan ni te gi neeg lo won fa taw nga wax man num defam fa bu rasulullah man sabab kharit fi ne won tegan ni da gineek lu won fa do nga wax momum defon shara ali rabuna sunbur bu mag ba yobuna sangam sangam ya faduna gileek selma war ma won muna ma selu matay demal fa kar haliu kay waxtan fa fatima tu jey kon mo solo lanum defon mu waxu dem kar haliu ba mu deme defon yo fatima tane ki nuyo ken ni jaber ba fa newon diaw turam mu waxu ñew ba fi wetam na ci yengal buntu bi kum muna mas mon yaman rayanu bil kum wi ma joy ba fatima tu joy marakir mene ya joy ngir joy mas mon yaman mas na ko fatima tu yow ma ngay ci ñel ci yalla haw salal ma faatu am ga te yow bu lak fepp fum doxon muna mas ko te tawon ciron molam yamu melon haduna sof lak sabakan dotu la dali biladin meti yusur ka bamu gel dela di sur ka bamu gal niu dal de xong ni la mel mi mi de ci yang fa yaman kuran sa ba ñow fi mom musse ci sulay yow ci ñom muna mas pum dem balu muna ko ma sa nga yaman muna du len ma mas te ngeen santal mayit mas te ngeen waxal mané mas doxalina ko mo yaman metena ba bankam loxom jalloti talalu loxom ni raw meti wonaki mom haduna sofa na fi man walay ma timu jabal kero yonem ba nelaw madina ken ci nelaw te baba yow ya nga yaman bo de kawon be sub kero haduna sofa la yow kero dotu la fale mos kero kep ku fale bi la dun ken nelaw sax ba bilal nodu di wo qayru rasul waqtu ñew na ya rasul salatu khayrun la waqul kero rayo dem ba dole ababakar la jitelen delu ka baamu yar yoon mbay jitelet yang fa yaman kero rayo ñem ba nalen ababakar la jitelen delu ka baamu yar yoon mbay jitelen yang fa yaman ababakar mo jox taxaw ro rayo yul muna ko yow ko way taxaw fa nga taxaw fal khati ya nga fa yaman sahaba ya baga chu fal cien mo la ser ngiraw na xar yonne na hay sa dubal mo yoy gaat mo dilam muna ko sa bayadi joy lam ko newul mo tax ñu joy fang da taxaw ku teew fa joy jambaari rek nañ la
2: wax ñeñ fm
0: muna ko sa bayadi joy lam ko newul mo tax ñu joy fang da taxaw ku teew fa joy jambaari rek nañ la waxon yonne na rabbi khawini hata uzallihim inni rajawtu an yafini hazi salatu ya muin bur ya rabbi khol ko mujo asamatam no sayida faluna bas ñewat halini ñoko daron ba mu ñewé ñu bokk bur sabal ko sigar ni di lur yonne na babakar li wor gidel bi ndef ya fatin yonne ma jekki bakaram ababakar bañ baat balam shafa ya dar sidi kholam genani wa dafa yamam bañ sal male yenen na len lan tari ak wajirin tay may ne yen te di len santa kanya nal guddu fan ngira na nan cay naqar ñu bes ma yen gen dom ma jar ban bokk den cay naqar na yalla dolli sheni fan badar nya yen la andalon ulay ni na fa gison te bok waxa nak yena wam xareput yena fa gan yena garon ba xay bara yena mam wadil khuraf tara la ye fa rus mare ma yalla lotal sheni fan yena garon ba xay bara yena ma ye fa rus mare ma yalla lotal sheni fan jamaakum nasharakum ayyadakum yarhamakum anakum islamakum allahu rabbi ya amin jamaakum nasharakum ayyadakum yarhamakum أهانكم إسلامكم الله ربي أمين جاي ميلن ماماس تنجل سنتل ميت ماس تنجل وغل من ماس تخلناكم اليمن نيالا دلتين وطل تدلي منتجين خل دين جبل تيين شين بريك ماس ويمن مأمور سو يوتخول وقتان فاسنا كسخول يالنا نماس